லைவ் எஃப்எம் தென் லோவர் சூப்பர்தல ரேடியோ கார்டன் டியூனிங் ரேடியோ எஃப்எம் என ஆப் ஹரஹா வகையம தவத் வெப் அடவி கணனாவக் கொசே ஸ்ரவணிய கலஹக்கி பவ அபி ஒபட சதுட்டின் தெனும் தெமோ அந்தர்ஜாலய ஹரஹா ஸ்ரவணிய கிரீமட ஒப கலயுத்தே ஓ நேம பிரவுசரேக்கின் லைவ் எஃப்எம் எனுவின் டைப் கர சர்ச் கிரீம பமனாய் ஏ மாங்கு அவஸ்தாவ வெத அப்பவ உசவா தெபோ ஸ்ராவக ஒபட ஸ்ராவக ஒபட ஸ்தூதி லைவ் எஃப்எம் நொனவதின கீ ரித்மயா

0: ஆசியாவை எங்களுடைய குலஹை
1: FM.LK
2: வேகசன் நிவன ரித்மய www.liveFM.LK.

0: பாபி விலாவிங்
1: லைவ் எஃப்எம்
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.liveFM.lk

0: வார்த்தா இலங்காவே விழாவ
1: வேஹஸ் நிவர்ணரித்மய www.livefm.lk
2: livefm.lk